0: Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org Radio, the size of our audio collection continues to grow day by day. We now host more than 25,000 audio recordings. In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai music and Thirumurai discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாயம்.
1: Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். பாடியிருப்பவர் சௌமியா சனக்குமார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். பாடியிருப்பவர் எம்எல் வசந்தகுமாரி அவர்கள். ஓம் நமச்சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் தஞ்சாவூர் எஸ் கல்யாணராமன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: தொடர்ந்து திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, திருமந்திரம், 11 திருமுறை, திருத்தொண்டர் புராணம், திருப்புகழ், வாழ்த்து, திருமுறைகளை நாளும் ஓதுவோம், எல்லா நலன்களும் பெறுவோம். திருச்சிற்றம்பலம்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shuklambaradharam Vishnum Shashivarnam Chaturbhujam Prasannavadanam Dhyayet Sarva Vighnopashantaye. யஸ்மாஸ்ஸர்வம் சமுத்பன்னம் சராசரமிதம் ஜகத் இதம் நமோ நதேஷாய தஸ்மை காருண்யமூர்த்தயே. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாமாலயம் கருணாலயம் நம.

மகா ஸ்ரீ வேதவியாசர் வேதத்துடைய பொருளை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அஷ்டாதச புராணங்கள், 18 மகாபுராணங்கள் அவர் சுலபமான சம்ஸ்கிருதத்தில் நமக்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கார். அதில் ஒரு புராணம் ஸ்ரீ சிவ மகாபுராணம். பிராமம் பாத்மம் வைஷ்ணவம் ச சைவம் பாகவதம் ததா அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு ஸ்லோகத்து பிரகாரம் அந்த சைவம்னு சொல்லப்படுற சிவ மகாபுராணம் 18 புராணங்களில் 4வது ஸ்தானத்தில் இருக்கு. இந்த புராணம் சற்றேறக்குறைய 23லேருந்து 24,000 ஸ்லோகம், 7 பிரிவுகளோட நல்ல விரிவா சிவபெருமானுடைய பெருமைகளை நமக்கெல்லாம் ஆச்சரியமா சொல்றது. இந்த ஸ்ரீ சிவ மகாபுராணத்துடைய மூல பாராயணம் பண்றதுக்கு முன்னாடி அந்த புராணத்துடைய பெருமைய, ஒரு புராணத்துடைய பெருமை இன்னொரு புராணத்தில் இருக்கும். அதுபோல சிவ மகாபுராணத்துடைய பெருமை, அது மகாத்மியம்னு சொல்லுவா, அது ஸ்காந்த சனத்குமார சம்ஹிதையில இருக்கு. சம்பிரதாயமா முதல்ல ஒரு புராணத்துடைய பெருமையை படிச்சுட்டும் அதுக்கப்புறம்தான் மூலப்புராணத்தை பாராயணம் பண்றது வழக்கம். அதனால நாம ஸ்ரீ சிவ புராண மகாத்மியம் ஸ்காந்த சனத்குமார சம்ஹிதை அதை முதல்ல பாராயணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீ சிவமகாபுரத்துடைய மூல பாராயணத்தை நம்ம பண்ண போறோம். இந்த சிவபுராண மகாத்மியம்ங்கிறது 7 அத்தியாயங்கள் இருக்கு, கிட்டத்தட்ட 400 ஸ்லோகங்கள். அது இப்போ ஆரம்பம். ஓம் ஸ்ரீ சௌனக உவாச்ச, ஹே ஹே சூத மகாப்ராஜ்ஞ சர்வ சித்தாந்த வித் பிரபோ, ஆக்யாஹி மே கதாசாரம் புராணானாம் விசேஷத, சதாச்சாரஸ்ச சத்பக்திர் விவேகோ வர்தத்தே கதம், ஸ்வவிகார நிராசஸ்ச சஜ்ஜனை க்ரியதே கதம், ஜீவாச்சாசுரதாம் ப்ராப்தாஃ ப்ராயோ கோரே கலாவிஹ, தஸ்ய சம்சோதனே கிம் ஹி வித்யதே பரமாயனம், யதஸ்தி வஸ்து பரமம் ஸ்ரேயசாம் ஸ்ரேய உத்தமம், பாவனம் பாவனானாம் ச சாதனம் தத்வதாதுனா, ஏன தத் சாதனேனாசு சுத்யாத்யாத்மா விசேஷத, சிவப்ராத்யர்பவேத்தாதசதாநிர்மலசேததஃ.

மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் வேத வேதாந்த வேத்யாய மேகசியாமலமுத்தயே பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். உமா காந்தாய காந்தாய காமிதார்த்த பிரதாயினே ஸ்ரீகிரீஷாய தேவாய மல்லிநாதாய மங்களம் பிராமரீஷாய மங்களம் காசீக்ஷேத்ர நிவாசாய விஸ்வநாதாய மங்களம் கைலாசாச்சலவாசாய சாம்பதேவாய மங்களம் ஸ்ரீ ருத்ரதேவாய மங்களம் மகாதேவாய மங்களம். ஸ்ரீமத் ரமண கோவிந்தோ ஹரி நமஃ.

விதாது சுபானி சாதா லைக் தட் யூ கேன் ரீட் லைக் யூ ஆர் ரீடிங் எனி போயட்ரி ரிட்டன் பை எனி போயட் இன் தி 21st செஞ்சுரி யூ கேன் ரீட் ராமாயண யூ கேன் ரீட் மகாபாரத யூ கேன் ரீட் ஆர் சாண்ட் தி மந்திராஸ் ஃப்ரம் புராணாஸ் பட் ஃபார் சாண்டிங் வேத மந்திர ஆர் ரீடிங் வேத மந்திர 10 ஸ்ருதிஸ் ஆர் தேர் இட் இஸ் நாட் தட் ஈஸி டு லேர்ன் உதாத்த அனுதாத்த ஸ்வரித ரேப ஹ்ரஸ்வ பிரச்சேய அனுநாசிக கம்ப தீர்க்க கம்ப புழுத ஒன் மந்திர ஐ வில் சாண்ட் அப்சு மே சோமோ அப்ரவீத யதந்தர் விஸ்வ நிபேஷஜாஹ அக்னிஞ்ச விஸ்வசம்புவம் ஆபஸ்ச விஸ்வ

தைத்திரிய சம்ஹிதா ஆஃப் த கிருஷ்ண யஜுர்வேதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ 8th சாப்டர் 6th வர்ஸ். கிருத்திவாசா, இட் எண்ட்ஸ் வித் கிருத்திவாசா, மீன்ஸ் த ஒன் ஹூ இஸ் கவர்ட் வித் த ஸ்கின். அண்ட் வித் திஸ் தேர் இஸ் அன் உபபிரமணம் இந்த லிங்க புராணம் அண்ட் சிவமகாபுராணம். ஆஃப்டர் ஷரபா டெஸ்ட்ராய்ஸ் த அகங்காரா ஆஃப் நரசிம்மா.

ஆக்சுவலி சர்மி அலைன்ஸ் வித் கிருத்திவாசாகா இந்த வேதாஸ் அண்ட் சப்போர்ட்டிங் ஃபேக்ட் இஸ் ப்ரெசன்ட் ஆல்சோ இந்த சிவலிங்க புராணா டாக்கிங் அபவுட் நிருசிம்ஹ கிருத்திவாசம் த ஒன் ஹூ இஸ் வேரிங் த ஸ்கின் ஆஃப் நரசிம்மா ஆஸ் யுவர் கார்மெண்ட் ஆஃப்டர் டெஸ்ட்ராயிங் த அஹங்காரா ஆஃப் நரசிம்மா லைக் தட் ஹீ டெஸ்ட்ராய்ட் த அஹங்காரா ஆஃப் கஜாசுரா அண்ட் தென் லைக்வைஸ் அ டீர் அண்ட் ஆல்சோ அ டைகர் That's why he's called as Vyagra Charmambaradara, Vipa Charmambaradara. Even Kurma Puranam, 1st Canto, 25th chapter, 53rd verse talks about when Mahadeva appears in front of Krishna to give him boons. There also again, his description is described as actually Nrisimha Charma Krita Basmaga, Nrisimha Charmambaradara Basmagatram, Nrisimha Charmambaradara. So one who is wearing the skin of Narasimha as your garment. And then Basmagatram, one who is with the holy ashes, O Mahadeva. So that's about the word Charmi. Shikandi. Shikandi also comes in the Nila Rudra Upanishad, which is one of the oldest Upanishads, not spoken of much today. But it is one of the oldest Upanishads. The word Shikandi comes very often in the Nila Rudra Upanishad for Lord Shiva. And சர்வாங்கக் ஜடி சர்மி ஷிகண்டி ச சர்வாங்கக் சர்வபாவனஹ சர்வாங்கஹ சர்வ அங்கஹ எவ்ரிதிங் இஸ் ஹிஸ் அங்கா ஸோ லைக் ஆல் த ஜீவாஸ் இன்க்ளூடிங் த யூனிவர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஆஸ் ஹிஸ் பாடி அண்ட் மகாதேவா இஸ் ப்ரெசன்ட் ஆஸ் த அந்தராத்மா ஷரீராத்ம பாவம் விச் வாஸ் ஃபர்ஸ்ட் டோல்ட் பை ஸ்ரீகண்டா ஸ்ரீகண்டா வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு யூஸ் த வேர்ட் விசிஷ்டா விசிஷ்டாத்வைத்தம் இன் ஹிஸ் பாஷ்யம் Ramanuja never used it. Ramanuja has used actually Savisheshadvaitam only in his entire 9 works. He has not used the word Vishishtadvaitam. But Shrikanta has used the word Vishishtadvaitam 6-7 times in his Bhashyam. So Shariratma Bhavam has also been explained by Shrikanta Radhya in his Bhashyam very beautifully. So that's what Sarva Angaha. So everything is his Anga. Everything belongs to his, like everything is his body and he is present as the Antaratma. பிரம்மாண்ட வியாப்த தேகாபசித ஹிமருச்சாபாசமானா புஜங்கைஹி லகுன்யாசம் ஸ்டேட்ஸ் ஸோ ஹீ இஸ் பிரம்மாண்ட வியாப்த தேகா திஸ் பிரம்மாண்டா திஸ் யூனிவர்ஸ் பிரம்மாண்டா மீன்ஸ் யூனிவர்ஸ் திஸ் யூனிவர்ஸ் இஸ் ஆக்சுவலி ப்ரெசன்ட் ஆஸ் ஹிஸ் தேகா ஆஸ் ஹிஸ் பாடி ஹராய ஹரஸ்ச ஸோ தட்ஸ் ஹர க்ஷரம் பிரதானம் அமிர்தாட்சரம் ஹரஹ ஸ்வேதாஸ்பதர் உபநிஷத் ஸோ Hara means one who destroys everything at the time of deluge and one who is present only. He is the only one who is present after the destruction of the universe and destruction of the devas. And that's one meaning. And the other meaning is that one who removes all the sins. Hara means the one who is the remover of all the papa. There is nothing to steal for Mahadeva. Mahadeva is the giver of Aishwarya. He is described as Taskaranam Pataye Namo. இஷங்கின இஷுதிமதே தஸ்கராணாம் பதயே நமோ நமோ வஞ்சதே பரிவஞ்சதே ஸ்தாயூனாம் பதயே நமோ நமோ ஹீ இஸ் த லார்ட் ஆஃப் தீவ்ஸ் ஹீ இஸ் த லார்ட் ஆஃப் டெக்காய்ட்ஸ் ருத்ரம் தேர்ட் அனுவாக்கம் ஸோ பட் வாட் இஸ் ஹீ ஸ்டீல் ஃப்ரம் அஸ் ஹீ டசன்ட் ஹாவ் எனிதிங் பிகாஸ் ஹீ இஸ் த கிவர் ஆஃப் ஐஸ்வர்யா டு பிரம்மா நாராயணா அண்ட் இந்திரா ஹீ இஸ் த கிவர் ஆஃப் பிரம்ம லோகம் இந்திர லோகம் அண்ட் வைகுண்டம் டு பிரம்மா விஷ்ணு அண்ட் இந்திரா வாட் இஸ் தேட் டு ஸ்டீல் ஃப்ரம் அஸ் Means he steals away all the sins that we have done for crores and crores of births and then gives us mukti. So that's another meaning that can be interpreted. Harinaksha. Harinaksha means golden. Harina means one meaning is actually the deer. Deer like ice. But another meaning is actually because Mahadeva is more associated with that golden golden personality, that gold and yellow, very often in the Upanishads and the Puranas. So the Harina, another meaning is actually gold or yellow. So the one who has golden eyes. Namo Hiranya Bhagave Hiranya Varnaya Hiranya Rupaya Hiranya Pataye Mbika Pataye Uma Pataye Pashu Pataye Namo Namaha Hiranya Danta Jaimini Maharshi, Narada Puranam, Uttarabhagam, 73rd chapter, in the chapter named Greatness of Trayambakeshwara, he describes Mahadeva as Hiranya Danta. Oh, golden teeth personality. You have golden teeth. So likewise,

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யுவர் அபவுட் டு லிசன் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், பிரசன்டட் பை சுவாமி ஸ்ரீ ஆத்மானந்த கிரிஜி மகாராஜ். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: கை ஏசே ஹமாரே விரக்ஷ ஹை ஜோ ஏக் பார் ஃபல் தேதே ஹை ஔர் குத் நஷ்ட ஹோ ஜாதே ஹை. ஜெய்சே தான் ஹை,

சைவம்ரா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். பாடியிருப்பவர் கே வி நாராயணசுவாமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். பாடியிருப்பவர் பி கே பட்டம்மாள் அவர்கள். ஓம் நமச்சிவாய.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: தொடர்ந்து திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, திருமந்திரம், 11 திருமுறை, திருத்தொண்டர் புராணம், திருப்புகழ், வாழ்த்து, திருமுறைகளை நாளும் ஓதுவோம், எல்லா நலன்களும் பெறுவோம். திருச்சிற்றம்பலம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shuklambaradharam Vishnum Shashivarnam Chaturbhujam Prasannavadanam Dhyayet Sarva Vighnopashantaye. யஸ்மாஸ்ஸர்வம் சமுத்பன்னம் சராசரமிதம் ஜகத் இதம் நமோ நதேஷாய தஸ்மை காருண்யமூர்த்தயே. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாமாலயம் கருணாலயம் நம.

ஸ்ரீ வேதவியாசர் வேதத்துடைய பொருளை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அஷ்டாதச புராணங்கள், 18 மகாபுராணங்கள் அவர் சுலபமான சம்ஸ்கிருதத்தில் நமக்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கார். அதில் ஒரு புராணம் ஸ்ரீ சிவ மகாபுராணம். பிராமம் பாத்மம் வைஷ்ணவம் ச சைவம் பாகவதம் ததா அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு ஸ்லோகத்து பிரகாரம் அந்த சைவம்னு சொல்லப்படுற சிவ மகாபுராணம் 18 புராணங்களில் 4வது ஸ்தானத்தில் இருக்கு. இந்த புராணம் சற்றேறக்குரிய 23லேருந்து 24,000 ஸ்லோகம், 7 பிரிவுகளோட நல்ல விரிவா சிவபெருமானுடைய பெருமைகளை நமக்கெல்லாம் ஆச்சரியமா சொல்றது. இந்த ஸ்ரீ சிவ மகாபுராணத்துடைய மூல பாராயணம் பண்றதுக்கு முன்னாடி அந்த புராணத்துடைய பெருமைய, ஒரு புராணத்துடைய பெருமை இன்னொரு புராணத்துல இருக்கும். அதுபோல சிவ மகாபுராணத்துடைய பெருமை அது மகாத்மியம்னு சொல்லுவா, அது ஸ்காந்த சனத்குமார சம்ஹிதையில இருக்கு. சம்பிரதாயமா முதல்ல ஒரு புராணத்துடைய பெருமையை படிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் மூல புராணத்தை பாராயணம் பண்றது வழக்கம். அதனால நாம ஸ்ரீ சிவபுராண மகாத்மியம் ஸ்காந்த சனத்குமார சம்ஹிதை அதை முதல்ல பாராயணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீ சிவ மகாபுராணத்துடைய மூல பாராயணத்தை நாம பண்ண போறோம். இந்த சிவபுராண மகாத்மியம்ங்கிறது 7 அத்தியாயங்கள் இருக்கு, கிட்டத்தட்ட 400 ஸ்லோகங்கள். அது இப்போ ஆரம்பம். ஓம் ஸ்ரீ சௌனக உவாச்ச, ஹே ஹே சூத மகாப்ராஜ்ஞ சர்வ சித்தாந்த வித் பிரபோ, ஆக்யாஹி மே கதாசாரம் புராணானாம் விசேஷத, சதாச்சாரஸ்ச சத்பக்திர் விவேகோ வர்தத்தே கதம், ஸ்வவிகார நிராசஸ்ச சஜ்ஜனை க்ரியதே கதம், ஜீவாச்சாசுரதாம் ப்ராப்தாஃ ப்ராயோ கோரே கலாவிஹ, தஸ்ய சம்சோதனே கிம் ஹி வித்யதே பரமாயணம், யதஸ்தி வஸ்து பரமம் ஸ்ரேயசாம் ஸ்ரேய உத்தமம், பாவனம் பாவனானாம் ச சாதனம் தத்வதாதுனா, ஏன தத் சாதனேனாசு சுத்யாத்யாத்மா விசேஷத, சிவ ப்ராப்திர் பவேத் தாத சதா நிர்மலசேதத. சூத உவாச, தன்யஸ்த்வம் முனிசார்தூல ஸ்ரவண ப்ரீதிலாலச, அதோ விசார்ய சுதியா வச்மி சாஸ்திரம் மகோத்தமம், சர்வ சித்தாந்த நிஷ்பன்னம் பக்தியாதிக விவர்தனம், சிவதோஷகரம் திவ்யம் சுணு வத்சரசாயனம், காலவியால மகாத்ராச வித்வம்சகரமுத்தமம், சைவம் புராணம் பரமம் சிவே நோக்தம் புரா முனே, சனத்குமாரஸ்ய முனேர் உபதேசாத் பராதராத், வியாசே நோக்தம் து சம்க்ஷேபாத் கலிஜானாம் ஹிதாயஜ, ஏதஸ்மாதபரம் கிஞ்சித் புராணா சைவதோ முனே வித்யதே ந மனசுத்தியை கலிஜானாம் விசேஷத, ஜன்மாந்தரே பவேத் புண்ணியம் மஹத்யஸ்ய சுதீமத, தஸ்ய ப்ரீதிர் பவேத் தத்ர மஹாபாக்யவதோ முனே, ஏதத் சிவபுராணம் ஹி பரமம் சாஸ்திரமுத்தமம், சிவரூபம் க்ஷிதௌ ஜ்ஞேயம் சேவனீயம் ச சர்வதா, படனாச்ரவநாதஸ்ய பக்திமான் நரசத்தமஹ, சத்ய சிவபத ப்ராப்திம் லபதே சர்வ சாதனாத், தஸ்மாத் சர்வ பிரயத்னேன காங்க்ஷிதம் படனம் த்ரிபிஹி, ததாச்ச ஸ்ரவணம் ப்ரேம்ணா சர்வ காம ஃபலப்ரதம், புராண ஸ்ரவணாச்சம்போ நிஷ்பாபோ ஜாயதே நரஹ, புக்த்வா போகான் விபுலான் சிவலோகம் அவாப்னுயாத், ராஜசூயேன யத் புண்ணியம் அக்னிஷ்டோமசதேன ச தத் புண்ணியம் லபதே சம்போ கதா ஸ்ரவண மாத்ரதஹ, யே சுண்வந்தி முனே சைவம் புராணம் சாஸ்திரமுத்தமம், தே மனுஷ்யான மந்தவ்யா ருத்ரா ஏவ ந சம்சய, சுண்வதாம் தத் புராணம் ஹி ததா கீர்த்தயதாம் ச தத், பாதாம்புஜரஜாம் சேவ தீர்த்தானி முனயோ விதுஹ, கந்தும் நிஸ்ரேய சம்ஸ்தானம் ஏபி வாஞ்சந்தி தேஹினஹ, சைவம் புராணமலம் பக்த்யா சுண்வந்து தே சதா, சதா ஸ்ரோதும் யத்யசக்தோ பவேத் ச முனி சத்தம, நியதாத்மா பிரதிதினம் சுணுயாத்வா முஹூர்த்தகம், யதி பிரதிதினம் ஸ்ரோதும் அசக்தோ மாணவோ பவேத், புண்ணியமாசாதிஷு முனே ஸ்ரூயாத் சிவபுராணகம் முஹூர்த்த.

மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் வேத வேதாந்த வேத்யாய மேகசியாமலமுத்தயே பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். உமா காந்தாய காந்தாய காமிதார்த்த பிரதாயினே ஸ்ரீகிரீஷாய தேவாய மல்லிநாதாய மங்களம் பிராமரீஷாய மங்களம் காசீக்ஷேத்ர நிவாசாய விஸ்வநாதாய மங்களம் கைலாசாச்சலவாசாய சாம்பதேவாய மங்களம் ஸ்ரீ ருத்ரதேவாய மங்களம் மகாதேவாய மங்களம். ஸ்ரீமத் ரமண கோவிந்தோ ஹரி நமஃ.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.